குணமுள்ள கௌசல்யா பெற்ற திருமகன் ராமன், பண்புள்ள கைகேயி பெற்ற மகன் பரதன், சாந்தமுள்ள சுமித்திரை பெற்ற குமாரர்கள் லக்ஷ்மணன் சத்துருக்கனர். ராம பரத லக்ஷ்மண சத்துருக்கனர் வாழிய வாழியவே, ரகுகுலம் விளங்கிட பிறந்திட்ட நால்வரும் வாழிய வாழியவே.